0: Against All Odds returns next Friday at 6:25 a.m. This is 104.6 Planet FM, radio by, for and about Auckland's many diverse communities. Up next, Saivanithi is a half hour of Tamil radio for Tamil Aucklanders, on air at 7 a.m.
1: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
2: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
2: சிந்தனை செய்திகள்,
1: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
2: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
1: சிறுவர் நிகழ்ச்சிகள்
2: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
1: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: தமிழகம் செய்திகளிட பல்துறை நிகழ்ச்சிகளை தாங்கி வரும் வானொலி முத்தமிழோசியை ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் கேட்க தவறாதீர்கள்.
1: Flooding can happen anytime. Are you prepared? Don't wait for the rain to start bucketing down. Clear those gutters, tie down loose items, and make an emergency plan to keep your whānau safe. A few minutes now can help save stress later. Stay ahead of the storm and keep your loved ones safe. Visit aucklandemergencymanagement.govt.nz/floods to find out more.

0: சைவினது நிகழ்ச்சியில் அடுத்து அமதாலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
1: அன்பு நிறைந்த சைவநீதி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் உங்கள் செவிகளை நாடி வானொலிகளின் வழியே வருவதில் மனம் மிக மகிழ்ந்து, இன்றைய தினம் முருகனுக்கும் வேலுக்கும் உள்ள சிறப்பினை பற்றி சுருக்கமாக நற்சிந்தனை நிகழ்ச்சியில் கேட்போம். நாம் வணங்கும் தெய்வங்கள் பெரும்பாலானவை ஆயுதம் ஏந்திய தெய்வங்களே. அந்த வரிசையில் காவல் தெய்வங்கள் பார்வதி, சிவபெருமான், முருகன் ஆகிய தெய்வங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். முருகன் என்றாலே நம் நினைவிற்கு வருவது மயிலும் வேலும் தான். புராணங்களின்படி அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மிக முக்கியமான ஆயுதமாக முருகனின் வேல் கருதப்படுகின்றது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்பதே தொன்றுதொட்டு வழங்கப்பட்டு வரும் கூற்று. முருகனுக்கு இந்த வேலினால் வேல்முருகன் என்ற பெயரும் உண்டு. சூரபத்மன் எனும் அரக்கனை அழிக்க தேவி பார்வதி தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் திரட்டி

0: வேலை வடிவமைத்து அதனை கொண்டு முருகன் சூரசம்காரம் புரிந்தார் என புராணங்கள் கூறுகின்றன. வேல் என்பது சக்தியின் அம்சமாகையினால் சக்தி வேல் என்றும் கூறப்படுகின்றது. அறிவு, ஞானம், பொருள், இன்பம், திருவருள், திருவருட்சக்தி முதலியன வேலின் உருவகமாக விளங்கும் பராசக்தியை குறிப்பனவாகும். முருகனது கையில் உள்ள வேல் அவரது ஞான சக்தியை குறித்து நிற்கிறது. தன்னை ஏந்தியவருக்கு நிச்சயம் வெற்றியை தருவதனால் வெற்றிவேல் என்ற பெயரும் உண்டு. வேலின் அமைப்பினை நோக்கினால் அடிப்பகுதி ஆழமாகவும் இடைப்பகுதி விசாலமாகவும் நுனிப்பகுதி கூர்மையாகவும் திகழ்கின்ற வேலை நாம் வழிபடுவதன் மூலம் நம் அறிவு கூர்மையானதாக அகன்று ஆழமானதாக விளங்கும் என்பது நம் சமயத்தின் நம்பிக்கை. முருக வழிபாட்டில் தொன்மை வாய்ந்தது வேல் வழிபாடு. இன்றும் பல முருகன் கோவில்களில் வேலுக்கு மட்டுமே பூஜை செய்து கொண்டிருக்கின்றனர். இந்த வேல் வழிபாட்டின் மூலம் திருமண தடைகள் விலகி திருமணம் கைகூடும், குழந்தைப்பேறு உண்டாகும், கல்வியில் மேன்மையும் மனதில் இருக்கும் பயங்கள் அகன்று மன வலிமையும் உண்டாகும், வியாபாரத்தில் லாபம் பில்லி சூனியம் நவக்கிரகங்களினால் உண்டாகும் தோஷங்கள் நீங்கும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், மரண பயம் நீங்கி நீண்ட ஆயுள் பலம் உருவாகும், சொந்தமாய் வீடு மற்றும் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும், கலைகளில் தேர்ச்சியும் பாவங்கள் தீர்ந்து புண்ணியங்களும் பெருகும் என்று சித்தர்கள் தம் நூல்களில் கூறி வைத்துள்ளனர். அன்பு நேயர்களே, நாமும் ஆலயத்திற்கு செல்லும்போது முருகன் சன்னிதானத்தின் முன்னின்று அவர் கையில் தரித்திருக்கும் வேலை பார்த்து மனதிற்குள் வெற்றிவேல், வீரவேல், ஞானவேல் முருகனுக்கு அரோகரா என்று மனதிற்குள் கோஷமிட்டு வணங்கி முருகனின் அருள் பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.
1: தொடர்வது பக்தி பாடல்.

0: தொடர்ந்து நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள்.
1: ஜூன் மாத விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். எதிர்வரும் ஜூன் 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூன் 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்றைய தினம், அதாவது ஜூன் 20ஆம் தேதி சனிக்கிழமை, மாணிக்க வாசக சுவாமிகளின் குரு பூஜை தினம் என்பதையும் அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். எனவே விசேட பூஜைகள் இடம்பெறும் என்பதையும் அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். எதிர்வரும் ஜூன் 22ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு ஆணி உத்தர திருவிழாவை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் நடராஜா பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற

கொள்ள அந்த மனிதனை தூக்கி கொண்டு இயேசுக்கு அருகில போக முடியவில்லை. உடனே அவங்க யோசித்தாங்க, ஐயோ பாவம், இயேசு இடத்துல கொண்டு வந்த முடியவில்லை என்று திருப்பி கொண்டு போகவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோட இறக்கினார்கள். வீட்டுக்கு மேலே ஏறினாங்க, மாடிப்படியில ஏறி போனா அந்த வீடு தட்டோடுகள் போட்ட வீடு, அந்த ஓட்டெல்லாம் பிரிச்சு ஒரு துவாரம் உண்டாக்கி அந்த வீட்டு மேல்கூரையிலிருந்து அவனை இயேசுவுக்கு முன்னால படுக்கையோடு கூட கயிறு கட்டி இறக்கி விட்டார்கள். இயேசு அவனை பார்க்கிறார். அப்ப என்ன நடக்குது, அவர்களுடைய விசுவாசத்தை இயேசு கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு சொன்னார். உடனே அங்க இந்த மத தலைவர்கள் நினைக்கிறார்கள், பாவங்களை மன்னிக்க இந்த இயேசு யார், இவர் எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும், தேவன் தானே பாவத்தை மன்னிக்க முடியும் என்று இயேசுவை தெய்வமாக நம்பாதபடியால் அவர்கள் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாகிய எனக்கு அதிகாரம் உண்டு. தான் தான் இந்த உலகத்தில் வந்த இறைவன் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி அவருடைய சிந்தனைகளை அறிந்து ஆண்டவர் அப்படி பேசிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போன ஒரு வார்த்தை இயேசு சொன்னார். உடனே அவன் சுகமாகி எழுந்து அந்த படுக்கை சுமந்து கொண்டு அவன் இயேசுவை மகிமைப்படுத்தி விட்டு வீட்டுக்கு போனான். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். இன்றைக்கு அதிசயமான காரியங்களை கண்டோம் என்றார்கள். இன்றைக்கு இந்த இடத்துல அதிசயங்கள் நடக்க போகிறது. இயேசு அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த மனுஷனை கொண்டு வர்றாங்க, இயேசுவை கொண்டு வர்றாங்க, வீட்டுக்குள்ள போக முடியல. உடனே மாடியில ஏறி ஓட்டை எல்லாம் பிரிச்சு அந்த வீட்டுக்குள்ள இறக்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல இயேசு இருந்து அந்த ஓட்டெல்லாம் ஒருத்தர் கலட்டினா நீங்க என்ன பண்ணுவீங்க? யாருடா எங்க வீட்டை உடைக்கிறது? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு கட்டி இருக்கிறோம், ஒரு வீடு கட்டுற கஷ்டம் யாருக்கு தெரியும்? வீட்டெல்லாம் உடைக்கிறியன்னு சண்டைக்கு போயிருப்போம்ல. ஆனா அந்த வீட்டுக்காரர் யாரும் சண்டைக்கு போகவே இல்லை. வீட்டையே திறக்கிறாங்க, மேல் கூரையை பிரிச்சு எடுத்து ஓட்டை எடுத்து ஒரு ஆளைய உள்ள இறக்குறாங்க. யாரும் ஒண்ணு பதில் சொல்லல. ஏன்? இயேசு அங்க இருந்தார். அல்லேலூயா. இயேசு அங்க இருந்ததுனால வீட்டையே உடைச்சு ஒரு ஆளை இறக்குறாங்க. ஒருத்தர் அந்த வீட்டுக்காரங்க கூட ஒண்ணு பேசல, அமைதியா இருக்கிறாங்க. எல்லாரும் பாக்குறாங்க, ஒரு திமிர்வாதக்காரன் இயேசுக்கு முன்னால இறக்கி வச்சுட்டாங்க. மேல இருந்து அவங்க பாக்குறாங்க, இயேசு அவங்களை பாக்குறாரு. இவங்க இந்த மனுஷனை கொண்டு வந்து எனக்கு முன்னால வச்சிருக்கிறாங்களே நீ பார்க்கிறார். இயேசு கோபப்பட்டாரா? ஒரு வீட்டையே பாழ் பண்றீங்களப்பா, நான் தான் வெளியே வந்து சுகமாக்கணும் அப்படி சொன்னாரா? ஒன்னும் சொல்லல. வேதம் சொல்லுகிற அவருடைய விசுவாசத்தை இயேசு கண்டாரா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய விசுவாசத்தை இயேசு கண்டா. அந்த அவனை தூக்கிட்டு வந்த நண்பர்கள், இயேசு கிட்ட போனா இவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இவன் சுகமாயிருவான், இவனுடைய துக்கம் சந்தோஷமா மாறிடும், பாவம் இவன் படுக்கையில கஷ்டப்படுகிறானே, ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி விசுவாசத்தோடு கொண்டு வந்திருக்கிறாங்க. பாருங்க, அந்த விசுவாசத்தை இயேசு கண்டாராம். கண்ட உடனே அந்த மனுஷனை பார்க்கிறா, அவன் அப்படியே சுருண்டு படுத்திருக்கிறான், கை காலெல்லாம் முடக்கப்பட்டு. அவனை பார்த்து இயேசு என்ன சொன்னா தெரியுமா? மகனை திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. முதலாவது இயேசு சொல்றாரு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றார். ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லணும்? எலும்பி நடன்னு சொன்னா அவன் நடக்க போகிறான், சுகம் உண்டாக போகிறாரு. அதுக்குதான் அவனை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இயேசு சொல்லுகிறார், மகனை திடன்கொள். மத்தேயு 9 அதிகாரத்திலையும் 2 வசனத்திலிருந்து இதே காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அற்புதத்தை நேர்ல பார்த்த அந்த மத்தேயு எழுதுகிறார். அவனை பார்த்து இயேசு சொல்றாராம், மகனை திடன்கொள், நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றார். ஏன் அந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார் என்றால், அந்த வியாதிக்கு காரணமே அவனுடைய பாவங்கள். எல்லா வியாதிக்கும் பாவம் காரணம்னு சொல்ல முடியாது. நம் இயற்கை விதிகளை மீறும் பொழுது சில நோய்கள் நமக்கு வரக்கூடும்.
நோய் கிருமிகளினால் நோய்கள்

வரக்கூடும். பல காரிய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சில பாவங்கள் வியாதியை நம் சரீரத்திலே கொண்டு வரும். இவன் வியாதிப்பட்டதற்கு காரணம் இவனுடைய பாவம், அதனாலதான் அவன் வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கிறான். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், இவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் இவன் சுகமாக்கப்பட முடியும். அந்த தடை மாறினால் தான் ஒரு அற்புதம் இவன் வாழ்க்கையிலே நடக்க முடியும். அதனால்தான் அப்பதான் அவனுக்கு சமாதானம் உண்டாக முடியும். அதனால இயேசு சொல்லுகிறார், மகனை திடன்கொள், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. இயேசு ஏன் அப்படி திடன்கொள் என்று சொல்லுகிறார்? இவனுக்கு தெரியும், தன்னுடைய பாவத்தினால தான் இந்த வியாதி என்று அவனுக்கே தெரியும். அவனுக்கே தெரியும் நம்ம பாவத்தினால தான் இந்த வியாதி நமக்கு வந்திருக்குன்னு அவனுக்கே தெரியும். உன்னுடைய உள்ளத்துல என்ன துக்கம், இயேசு என்னை மன்னிப்பாரா, நான் செய்த பாவத்தை எனக்கு மன்னிப்பாரா, அல்லது அவர் தீர்க்கதரிசி ஆயிட்டு நான் செய்த பாவம்லாம் அவருக்கு தெரியுமே, நீ பாவியான மனுஷன், நீ பாவத்திற்கு ஏற்ற தண்டனை அனுபவிக்கிறாய் என்று என்னை புறக்கணித்து விடுவாரோ என்கிற பயம், பாவத்தை குறித்த உணர்வு இருந்தது, என் பாவம் மன்னிக்கப்படுமான ஏக்கம் இருந்தது. அதனால இயேசுவனை பார்த்து சொல்றார், மகனே நீ திடன்கொள். அவன் அன்பாய் எப்படி சொல்றார், மகனேன்னு சொல்லுகிறார். நாம் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் தேவனுக்கு எல்லாரும் பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நம்மை தான் பிள்ளைகளாக நேசிக்கிறார். அவனை பார்த்து அவனுடைய பாவத்தை நிமித்தம் அவனை வெறுக்கவில்லை, அவனை மகனேன்னு கூப்பிடுகிறார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லுகிறார். அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டார். பாவத்தை நிமித்தமா பாதிக்கப்பட்டு, மனசு பாதிக்கப்பட்டு வேதனையோடு வந்திருக்கிறான். அன்று சொல்றார், மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நீ பாவின்னு நான் உன குற்றவாளி ஆக்க மாட்டேன், உன்னை புறம்பே நான் தள்ள மாட்டேன், நீ உன் பாவத்தை உணர்றதுனால நான் மன்னிக்கிறேன்னு இயேசு சொன்னார். அடுத்து ஆண்டு சொல்றாரு, எழுந்திரு, இப்போ படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு ஆண்டு சொல்லுகிறார். இத்தனை வருஷம் அந்த படுக்கை தான் அவனுக்கு எல்லாமே, அதுலதான் சுருண்டு படுத்திருப்பான். படுக்கையோட தான் அவனை தூக்கிட்டு வந்திருக்கிறான். அவன் படுத்திருந்த படுக்கையோட தான் இயேசுக்கு முன்னால கொண்டு வந்து வச்சிருக்கிறான். இத்தனை வருஷமா மணிக்கணக்காக அந்த படுக்கை தான் அவனை சுமந்து கொண்டிருந்தது. இப்ப இயேசு சொல்றாரு, நீ எழுந்துரு, உன் படுக்கையை சுமந்து கொண்டு போன்ட்டார். இதுவரைக்கும் அந்த படுக்கை தான் உன்னை சுமந்துச்சு, இப்ப இன்னைக்கு நீ அந்த படுக்கையை சுமந்து கொண்டு வீட்டுக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். உடனே சுகமாகி எழும்பி விட்டான். அற்புதமான ஒரு சுகம். படுக்கை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி விட்டு வீட்டுக்கு திரும்பி போனான். ஜனங்கள்லாம் சொல்றாங்க, இன்னைக்கு அதிசயமான காரியத்தை கண்டோம். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இயேசு இன்னைக்கு அப்படி செய்யறாரா? இன்னைக்கு நடந்தது எழுதப்பட்டிருக்குதுங்க, இன்னைக்கு அப்படி நடக்குமா? எனக்கு நடந்துச்சே, என் 14 வயசுல இருதய வீங்கி வலது கால் செயலற்று நொண்டியா நான் படுத்திருந்தேனே. அப்ப இயேசுனாலே எனக்கு பிடிக்காது. இதே 4 கிராமம் தான் எனக்கு. ரொம்ப வைராக்கியமான ஆளு நான். இயேசு பத்தி சொன்ன அவ்வளவுதான், அவளை விரட்டிடுவேன் நான். அப்படிதான் நான் இருந்தேன். அப்ப எனக்கு 14 வயசு. ஸ்கூல்ல 9 வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கேன், மெட்ராஸ்ல வெள்ளிவாக்கத்துல சிங்காரம்பிள்ளை ஸ்கூல்ல. நடக்க முடியாம ஆயிட்டு, வலது கால் செயலற்று நொண்டியா படுத்திருந்த வீட்டுல, பாடியில நாங்க இருந்தோம். முன்னால எங்க அப்பாவுக்கு பாத்திரம் கடை, பின்னால எங்களுடைய வீடு, அதுலதான் நான் படுத்திருந்தேன். 6 வீடு, காம்பவுண்ட் வீடு அல்ல, முதல் வீடு எங்க வீடு. படுத்திருந்தேன், நொண்டியாய் படுத்திருந்தேன். டாக்டர்ஸ் கைவிட்டு தாங்க, எலும்பும் தோலுமாய் படுத்திருந்தேன். மரண நிச்சயம் அவ்வளவுதான். எங்க அப்பா அம்மா கூப்பிட்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சொல்லிட்டாங்க, உடைய மகன் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க முடியாது, இருதய முற்றிலும் டேமேஜ் ஆயிட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப மரணம் நிச்சயம்ன்ற நிலைமையில எங்க வீட்டுக்குள்ள ஒரு மரண படுக்கை. யோசித்து பாருங்க, அந்த வீடு நிம்மதியா இருந்திருக்குமா? ஒரு சந்தோஷம் இருந்திருக்குமா? ஒரு மரண வீடு போல எங்க வீடு இருந்தது. அப்பதான் ஒரு சகோதரர் எங்க கடையில் எங்க அப்பாவோட ஜாமான் வாங்க வந்ததுல பழகினவர். அவர் நான் நோய் வாய்ப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டு விசாரிச்சுட்டு போக வீட்டுக்கு வந்தார். எங்க அம்மா அவரை பார்த்து அழுதாங்க கண்ணீரோடு. என் மகனை எல்லாரும் கைவிட்டு தாங்க, என் மகன் செத்துருவான்னு டாக்டர் சொல்றாங்க, நீ ஜெபம் பண்ணுவியா, என் மகனுக்காக ஜெபிப்பியான்னு சொன்னாங்க. அவர் உடனே பாருங்க, லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனில வேலை செய்து கொண்டிருந்தவர். அவர் ஒரு பாஸ்டரும் அல்ல, ஊழியரும் அல்ல, ஒரு வேலை செய்து கொண்டிருந்தவர். நான் ஜெபம் பண்றேன், இயேசு அற்புதம் செய்வார்னு சொன்னார். அப்ப என் படுக்க பக்கத்துல முழங்கால் படிக்கிட்டா. எங்க வீட்டுக்குள்ள அப்ப ஒருத்தரும் கிறிஸ்தவங்க கிடையாது, எல்லாம் பயபக்தியா நிக்கிறாங்க, இயேசு சுகமாக்கிறட்டும் அப்படின்னு சொல்லி. அவர் கரமுயர்த்தி ஜெபித்தார். ஜெபிக்கும் போது எங்க வீட்டுக்குள்ள இயேசு வந்தார். இயேசு வந்தார்,
வீட்டுக்குள்ள இயேசு வந்தார்.

சொல்றார் அன்பானவர்கள். எப்படி நான் அதை உணர்ந்தேன், நான் இயேசுவை நம்பாத ஆள், கண்ணு திறந்து வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருந்தேன். நான் இயேசுவை நோக்கி ஜெபமே பண்ணல, எங்க அம்மா தான் எனக்காக கண்ணீரோட ஜெபிச்சாங்க, நான் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். ஆனா அந்த ரூமுக்குள்ள யாரோ வர்றது என்னால உணர முடிந்தது. உங்க வீட்டில் நீங்க தனியா இருக்கும் போது கண்ணை மூடி சும்மா உட்காந்துருங்க, யாராவது அந்த ரூமுக்குள்ள நடந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும், உங்களால உணர முடியும் யாரோ வர்றாங்க. அதே மாதிரி நான் உணர்ந்தேன், யாரோ இந்த ரூம்ல வர்றாங்க, என் படுக்க பக்கத்துல வர்றாங்கன்னு நான் உணர்ந்தேன். அப்ப என் கண்ணில் இந்த கண்ணீராவடி ஆரம்பித்த ஒரு பயம், தெய்வீக பயம், ஏதோ அங்க நடக்குதுன்னு சொல்லி அவர் சொல்றார், இயேசுவே தொடும் அப்படின்னு ஜெபிக்கும் போது ஒரு கரம் என்னை தொட்டது. இந்த தோல் பகுதியில, வலது தோல் பகுதியில் ஒரு கை தொடுவதை நான் உணர்ந்தேன். அப்போ ஒரு வல்லமை அப்படியே என் கால் வழியா இப்படியே பாய்ந்து போகுது, என்னால உணர முடியும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வல்லமை நான் உணர்ந்தேன். உடனே நான் படுக்கையில எழுந்து அமர்ந்துட்டேன். அடுத்த நிமிஷம் என் கால் சரியாக எழுந்து உட்கார்ந்தேன். ஜெபமணி முடிச்சிட்டு அவங்க கண்ணை திறந்து பாக்குறாங்க, நான் எழும்பி உட்கார்ந்துட்டு நான் எலும்பும் தோலுமா இருந்தேன். பல மாதங்கள் அந்த நோய் படுக்க நான் மெதுவா அப்படி எழும்பி நின்று நடக்க ஆரம்பிச்சேன். நடக்க முடிந்தது, வீங்கி இருந்த இருதய நார்மலாய் மாறிவிட்டது. அற்புதம். அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு அற்புதம் செய்தாரே, இன்னைக்கு நடக்குமான எனக்கு செய்தாரே. அதனாலதான் அவரை குறித்து பிரசங்கம் பண்றேன். எனக்கு செய்தார் இயேசு. என்னை சந்திக்காம இருந்திருந்தா என் கல்லறை தான் இன்னைக்கு உலகத்துல இருந்திருக்கும். என்னை நேசித்து நான் அவரை நம்பல, அவரை தூஷித்தேன். ஆண்டவர், இனி உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், நீ ஆண்டவர் போகல, எனக்கு கூட அற்புதம் செய்தா. அப்ப உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இன்றைக்கு அவர் செய்வார், இன்னைக்கு அவர் உங்களுக்கு செய்ய போகிறார், உங்களை தொட போகிறார், உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இப்ப நம்ம ஜெபிக்கும் போது இயேசு உங்களை தொட போகிறார். ஆண்டவருடைய வல்லமை தொட்ட உடனே சுகம், அவன் சுகமானான், எழுப்பி நடந்துட்டான், அற்புதமான சுகம். நொண்டியா கிடந்த எனக்கு அற்புத சுகம் கொடுத்தார், உங்களை சுகமாக்குவார், பயப்படாதங்க. இப்ப அவருடைய வல்லமை உங்களை தொட போகிறது, ஒரு அற்புதமான மாற்றம் உண்டாகும். விசுவாசிங்க, இன்றைக்கு இயேசு என்னை தொடுவார்னு விசுவாசிங்க. இந்த அற்புதத்தை செய்ய காரணம் என்ன தெரியுமா? இயேசுவுடைய விசுவாசத்தை கண்டு என்று வேதம் சொல்லுகிறார். அந்த விசுவாசத்தை கண்டு அற்புதம் செய்தார். வேற ஒண்ணு அவர் கேட்கல, உங்கள்கிட்ட காணிக்கை கேட்கல, பொண்ணு பொருளை கேட்கல, என்னை விசுவாசிக்கிறியா, நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன், அவ்வளோதான் கேட்கிறா. என்னிடத்தில் வல்லமை உண்டு, நீ விசுவாசிக்கிறாயா? ஒரு குருடன் வந்து கூப்பிடுறான், இயேசுவே தாவீதன் குமாரனே எனக்கு இறங்கும். இயேசுவனை பார்த்து எனக்கு என்ன காணி கொண்டு வந்த? இயேசு அதை கேட்கல. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? இதை செய்ய என்னிடத்தில் வல்லமை உண்டு, நீ விசுவாசிக்கிறியா? நான் உன்னை சுகமாக்குவேன்னு எனக்கு நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்டார். விசுவாசிக்கிற ஆண்டவரே நான், உடனே அற்புதம் செய்தார். வேற ஒண்ணு இல்லை, விசுவாசம் அவ்வளவுதான். இயேசு என்னை தொடுவார், இப்ப என்னை குணமாக்குவான்னு விசுவாசிங்க, உடனே அற்புதம் நடக்கும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இயேசு என்னை தொடுவார்னு விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர் அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களோடு தெளிவாய் பேசி இருக்கிறார் இல்ல? ஆண்டவருடைய செய்தி உங்களுக்கு வந்தது இல்ல? நீங்க விசுவாசித்தா அற்புதத்தை காண முடியும். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல மாற்றம் வருமா, அற்புதம் நடக்குமா, ஏதாவது நன்மை நடக்குமான்னு எதிர்பார்க்கறீங்கல்ல? விசுவாசத்தோடு ஜெபிச்சா போதும், அற்புதம் நடந்துரும். எனக்கு தான் விசுவாசமே இல்லையே நினைக்கிறீங்களா? உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது. தேவன் அவனவனுக்கு பகிர்ந்த விசுவாச அளவு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பைபிளை வாசிக்கும் போது ஆண்டவர் எல்லாருக்குள்ளும் விசுவாசத்தை வைத்திருக்கிறார். ரோமர் 12:3 சொல்லியிருக்கு. அப்ப உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை நீங்கள் சந்தேகப்படுவதுதான் அவிசுவாசம். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பயன்படுத்துங்க, அற்புதம் நடந்துரும். அப்படி என்ன செய்யணும்? வாயினால் அறிக்கையிடுங்க, இயேசுவே உம்முடைய வல்லமை விசுவாசிக்கிறேன், இயேசுவே உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவே எனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறேன். நீங்க சொல்லுங்க, விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி வாயினால் அறிக்கையிட்டு ஜெபம் செய்யுங்க. உடனே அற்புதம் நடக்கும். எனக்கு விசுவாசமே இல்லை அப்படி இப்படின்னு அதை சொல்லாதங்க. உங்களுக்குள்ள விசுவாசத்தை ஆண்டவர் ஏற்கனவே வைத்துவிட்டார். சரியா? இப்ப உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது, அது போதும். நீங்க அற்புதம் பெறுவதற்கு அந்த விசுவாசம் போதும். இப்ப நம்ம ஜெபிக்கல, உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும்? உங்களுடைய இருத்தல கை வச்சு எனக்கு கடன் பிரச்சனை மாறணும், திருமண காரியம் நடக்கணும், இந்த தடைகள் நீங்கணும், பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படணும், கற்பத்தின் கனி வேணும், என்ன ஆசீர்வாதமோ விசுவாசத்தோட

ஜெபிக்கலாம். தகப்பனே, யார் யார் என்னோடு இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்களோ, இந்த பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். இந்த மகள், இந்த மகன், இந்த தம்பி, இந்த தாயார், தகப்பனார் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அற்புதம் வேணும். இன்றைக்கு இந்த வேதனைகள் நீங்களும் நீ ஜெபிக்கிறாங்களே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. தரித்திரங்கள், வறுமைகள் அவருடைய குடும்பத்தை விட்டு விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். கடன் பிரச்சனைகள் மாறட்டும். ஒரு செல்வமும் செழிப்பும் அவருடைய வாழ்க்கையில வரட்டும். தடைப்பட்டிருக்கிற காரியங்களிலே அற்புதம் நடக்கட்டும். தடைகள் விலகட்டும். காரியத்தை வாய்க்கப்படும். திருமண காரியம், வீடு காரியம், பிசினஸ் காரியம், வேலை காரியம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்கட்டும். ஒரு அற்புதம் நடக்க ஆரம்பிக்கட்டும். இன்றைக்கு அப்பா ஒரு அற்புதத்தை செய்யும். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். திருமண தடைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. அன்றுவரே, நான் விசுவாசிக்கிறேன், இந்த பிள்ளைகள் விசுவாசிக்கிறார்கள். என்னுடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் அல்லவா. இன்றைக்கே ஒரு மாற்றம் உடைய குடும்பத்தில் ஆரம்பிக்கட்டும். இப்பொழுதே ஒரு அடையாளத்தை அவர்கள் பார்க்கட்டும். வியாதி படுக்கையில் இருக்கிறவங்க இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடப்பார்கள் ஆக. கால்களும் கைகளும் பலம் கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில். கால்களுக்குள்ளே எலும்புகள், நரம்புகளுக்குள்ளே வல்லமை இறங்கட்டும். அந்த வலிகள் விலகட்டும். எழும்பி நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். கவலைகள் எல்லாம் விலகட்டும். ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி வரட்டும். இன்றைக்கே ஒரு அற்புத மாற்றத்தை காண செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அற்புதங்களை எதிர்பார்க்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.

0: நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், இராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: I love Auckland. I love weather here.
2: I like the weather.
1: I like the weather over here. Not too much hot and not too much cold.
2: Summer time, it's not hot. And the winter time, it's not cold.
3: The weather and the people. Loving Auckland. Our diverse city. planetaudio.org.nz.
4: Call Planet FM 104.6, Tenei. Anubin Kurul will be back next Friday at 10 past 8 a.m. with more words of faith and inspiration for Tamil speakers.